0: تيري تسالتي تي تيري تولي يبايا تي مي تولي يسا كيكتا اكو سالا اتيري تولي نباجي تي كولينغا يكي مو تونسيون تي لو يبا وونغو تي سيكلو سو مي لو يكي وندا لو اكزامين تي اينو مي اوسي اكزامين تي نغو تي تيري لو تي كولي تي تيني يبايا ني زوني اسي نغو تي تيري لو انا ليغيني جسومبي لو تي تي تيني نا ايتا كولي باسكو مينغي تونا wali ya mengwa pe, ala ikala tanganga pe, zona tene, kambina bisa alisoroju kubuna mwanzo nisi, mwosepela niso, seke mbe na kapasite chi zango, Ige la tanganga, itene na lege chi lisoroju kubusa la isara so, gere chi kusala use. Ako nye so iba, capacité ça la c'est ça rapport sexuel ningi jusqu'à ti sinandani so irini tene virilité maintenant ton ala la ça rapport sexuel na sinandani wa singo agape geso la isa tente infertilité et na koli yeni so ou c'est quoi ai intimement lié et à ça que à la baka tene ton ala mi warangangu nungu na tene mi sikoli mi bumi na wali afake mi pechi zango mo pe chu bumi la wali me mo ale ke chi zango na yatu la pe
1: na yati yesu plein si cycle menstruel tu wali ada anandwa
0: bon cycle menstruel tu wali geso il faut y expliquer na se wala inga ninzo nisi parce que mingezo ya ili ka mene chi bango yala tene cycle la cycle menstruel ako wungo chi lango so si akangi popo chi mene chi bango ya use e na mbeni wali ake lango baluse na omene na mbeni lango baluta na mbeni lango baluta na uku membi dabecha wa mango yike lani na ekolso so afana ya tene cycle si wali ake 28 jours so ake example sa mu de manière simplifiée si tene image si tene ninzoni metonga na na yati gigichi wali oko oko iki unda na wali ni osi tene ala note lango sala bana mene chi bango ya etonga na bale chi mengongo edape ala gana ya lango ni so si peji te isa kusala tere sana nzuni pase na ya cha lango ni lani giriso ego na ekol sa fana ya tene ovulation na 14e jour e avant 14e jour nombre cha lango edaso mo bumi na wali mo wara ngo wambe na lango ake aprovulation mo bumbi mo wango me tene ni so afaso ake realite ti wali ako ko lape wali so si ngo ti lango ti cycle ti lo induru periode ti ovulation ti lo a induru osi c'est à dire ton a lo ke na cycle ti 26 jours par exemple ovulation ti lo a ega a partir ti 11e ou 12e jour ton lo ke na cycle ti 35 jours ovulation sur la canne est retardée jusqu'à 24e heure à la 25e jour du cycle. Donc, période ovulation a bougé ton cycle sur l'alina stable après. Dans ce cycle, on a été noté l'angoni et à la ganani, si l'ingi ça a coupé l'intérêt, ça a l'ingi dans l'angoni cycle.
1: Na Bria, na yachi utkuto, akibati ya wabi Afrika su, akinambaki kasi, akidimantere tia la teneti su, ala inga tene, nando teneti infertilite pepe. Pegas mala Mustafa, agunambage tia la ka.
2: Aka nito sa mingi, meni kule akidaso, adulo, luenga gito tu dungwa pe, ensuite meni wale osi, na dungo lo jusqu'à lo waranga ajawe, lo zo tu dungo nga pe, aida mingi.
3: Si teneti chante akata, ambe na poti pou venir par MST, malade ti kuli na wale, me ifo a soigner ni durement.
4: On a coli ou wali a dope, peut-être qu'on béni kobela, parce que coli a petit dou, a petit mou wali a dope. Il faut aller à l'hôpital là-bas.
5: Aïda mingi sa est passé, so on a petit dou à pe, cause na mingi so, ben zuna pe duchi na malade, le ying a pe, le petit duchi, le dou à pe. A sa si ton galo go allé getu hôpital, a goudadi découvrir, amena yé sa qui n'a tere le, aussi le traitement et puis le dou.